கண்டகாயின் தப்பு துவக்கமாக இருந்தேன். ஜப்பான் குணவு மே குணை எனத்தை ஏற்றுக்கிறான். ஆயக்கர் கோயில் அந்தரதை யான் பனான் மேடி எஃப்எம் ஐச்சி நான் போய் நான் ஐ ஓ போய் தமிழி சாய போறான் நோவா அவசனா மேங்க மேடம் கண்ணீர் கான் மே மெத்தராய் குவாய மே குணை ஏற்றுக்கிறான் ஐயோ.

வந்து நெய்யறே நெய் பேனமாக்கின் மெத்த போயிட்டு அப்போ மேக்கணும் ஏன்னா பேனே தக்குறானா நிறதாய் மொங்க இனிமே ஒரு இது மினிஸ் மீன் வயசுவா தே சாங்குறா தே தக்கறவு தேக பாப்பா கிங்கை ஏக்கு மத்த ஒரு ஐயம் கோங்குறா துக்கிந்த வீக் எடை கிரிப்பா செங்கை கை மத்தே காங்காங்கை காக்கி காந்தனிங்காக்கி கேமே எங்கே நான் எங்க நாருனாப்பா என்ன கொண்டான் தவறாய் என்ன கொண்டு போன் ரூவாய்வா கொண்டு கொண்டான பெங்கன்னு என்னங்குறாய் Airete terana ku kanuan tairi ke yu mai kanne tai metuan pun ka kame aku meta pe kora urine rine ai terane isu asa ba kina pan kana koi katan mata ake atangira kina koi ya inanante te tairi ke yu